சர்வசீலமமங்கசீலம் சர்வபாவனேமம் பாவனம் சர்வகர்த்தவே மமங் கர்த்தா நானக்கு லேபு சேபு நாலிபியதே பேசுமார் அதா அகந் அதோலை